வச்ச பாண்ட ரக்கிய கிச்சர தாய் நீர பிரிதா மேலந்த சக்கன ரக கை வாசாயா தல் கோரா சே நிமானியா.